மென்மையான கானங்களின் சங்கமமாக உலாவந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் ஜெயச்சந்திரன் மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில். இது ராஜநடை.

பவதாரணி மற்றும் குழுவினர் குரல்களில் காதலுக்கு மரியாதை திரைப்பட பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 5:42. இது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz வழங்கும் புலரும் பொழுது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் குரலில் பூமகள் ஊர்வலம்.

நேரம் 5:47. இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் மனோகுரலில் யூத்.

மனோ மற்றும் குழுவினர் குரல்களில் பத்ரி திரைப்பட பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 5:52:42. இது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிறைவான கானமாக ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில் வருகிறது தங்க மீன்கள்.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்ட் 100.1 MHz. பண்பலைகள் இனி தொடர்வது வந்தே மாதரம்.

புதிதாய் மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் வெற்றிகளை வாரி வழங்கட்டும் என வாழ்த்தி பக்தி கீதங்களை இசைக்க வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். முதல் பாடலாக பி. சுசிலாவின் குரலில் கணபதியை வணங்கிடுவோமா?

இல்லம் நாடி வந்து இறை கீதங்களை இசைத்து மகிழ்கிறது தேனிசை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் பி. சுசிலா பாடியது.

பக்தி பாடல்களின் தொகுப்பாக உலாவந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிலையத்தின் நேரம் 6:22. அடுத்ததாக அன்னையை வணங்கிட வருகிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றிட இறைவனை வணங்கிடும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக அழகு முருகனை அழகு தமிழில் பாட காத்திருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நேரம் 6:32 ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். தேனிசை தரும் அடுத்த பாடல் எல்ஆர் ஈஸ்வரி குரலில்.

பக்தி கீதங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல் 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் பி. சுசிலா. பாடல் உலா வரும் நேரம் 6:36.

ஆனந்தமான வாழ்வு வேண்டி ஆண்டவரிடம் மன்றாடும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல் தேனிசை தரும் அடுத்த பாடல் வாணி ஜெயராம் குரலில்.

நிம்மதியான வாழ்வு வேண்டி இறைவனை தொழுதி நிற்கும் இந்நேரம் தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் அன்வர் அலி பாதுஷா மற்றும் எஸ் சரளா ஆகியோர் குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 6:44.

நேரம் 6:47. ஒலித்து கொண்டிருக்கிறது தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பாக ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை, வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் அகில உலக தெலுங்கு சம்மேளனம் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும் பகுதி 2. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், PS சீதாலட்சுமி அவர்களின் பாட்டு, MA கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம்

0: இசமயம் மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5 அரங்கிசை, ஆர் ரதிப்பிரியா அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், வி ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கடம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். இயற்கை விவசாயம், மண்ணின் மறுமலர்ச்சி, உரை வழங்குபவர் எஸ் ரோஹிணி வித்யா. நெகிழியல்லா தமிழகத்தை நோக்கிய பயணம், எம் முத்துலக்ஷ்மி வழங்கும் உரை. இறுதியாக இயற்கையை மறந்த மனிதன், உரை வழங்குபவர் வி ராக பவித்ரா. இவை அனைத்தும் எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் 7:10 ஒளிபரப்பாகும். 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்சத் சமிக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை நான்கும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11:00.
0: நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள், ஹைதராபாத் அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 7:15 ஆகாஷ்வாணி. இப்போது ரசிக்கலாம் திரையிசை பாடல்கள். முதலில் ஹரிஷ் ராகவேந்திரா சுஜாதா குரல்களில் ஒலிப்பது பாறை திரைப்பட பாடல்.

0: சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல

0: நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும் உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: திரையில் தொடர்ந்து தெனாலி திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் கமல்ஹாசன், சித்ரா, கிளின்டன், டொமினிக்.

0: 90.1 MHz FM கோல்டில் 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முதலில் சித்ரா, சுஜாதா, சங்கீதா, சாஜித் குரல்களில் ஒலிப்பது ஸ்நேகிதியே திரைப்பட பாடல். பாடலை கேட்கும் முன்
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
6: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
5: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
6: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ்.
5: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
7: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
8: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार.
9: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
7: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
8: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
4: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
3: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
4: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
3: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
5: MHz FM Gold வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒழிக்கும் பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் பாடியுள்ள பாடல்.

0: வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: நேர்கள் கேட்டு ரசித்தது 100.1 MHz FM கோல்டு வழங்கிய திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவல். ஜலஜாக்ஷி மனம்புச்சாவடி வெங்கடசுப்பையர் இயற்றிய ஹம்சத்வனி ராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதிதாளம்.

நேரம் 9:26:20. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாலகோபால பைரவி ராகம் ஆதிதாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் பி எம் எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: இதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் வானமே எல்லை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
6: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
5: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
6: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
5: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின்

101.1 MHz FM கோல்டு. இனி மனோ எஸ் ஜானகி குரல்களில் ஒலிப்பது புதுநெல்லு புதுநாத்து திரைப்பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:45.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்ன. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் ஒலிப்பது கிழக்கு கரை திரைப்பட பாடல்.
2: I love, love, love, love, love.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: சுகமான ராகங்களின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தளபதி. பாடலை பாடியவர் மித்தாலி.

0: 6 runs in 13.2 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி. மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கும் திரைகானம் 11:30 வரை. முதலில் ஸ்ரீனிவாஸ் சுனிதா குரல்களில் பத்ரி திரைப்பட பாடலை கேட்கலாம்.

நேரம் 11:20. 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா. பாடல் ஒலிக்கும் திரைப்படம் தில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குறள் அமுதம் கேட்கலாம்.

0: மனைவியிடத்தில் அடிமை கொண்டு அலையும் ஆண்மையின்மை நல்லவர் நடுவில் செல்லும் போதெல்லாம் வெட்கப்படும்படி செய்துவிடும். குறள் எண் 903 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: இல்லாள் கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நானு தரும்.
0: மனைவியிடத்தில் அடிமை கொண்டு அலையும் ஆண்மையின்மை நல்லவர் நடுவில் செல்லும் போதெல்லாம் வெட்கப்படும்படி செய்துவிடும். குறள் எண் 903 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். பி எஸ் சீதாலட்சுமி அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. இரண்டு 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் இசமயம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை 3 டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை. ஆர் ரதிப்ரியா அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், வி ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். இயற்கை விவசாயம் மண்ணின் மறுமலர்ச்சி. உரை வழங்குபவர் எஸ் ரோஹிணி வித்யா. நெகிழியல்லா தமிழகத்தை நோக்கிய பயணம் எம் முத்துலட்சுமி வழங்கும் உரை. இயற்கையை மறந்த மனிதன். உரை வழங்குபவர் வி ராகபவித்ரா. இவை அனைத்தும் எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். 7:50 செய்தி கதம்பம். 8:00 சன்சத் சமீக்ஷா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:15 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை 4 டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
5: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
4: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
5: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ்.
4: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
6: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
7: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
6: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
7: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
6: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
8: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: Indian Air Force invites application from eligible boys and girls to join as Agniveer Vayu and Airmen Medical Assistant. Hurry, registration closes on 26 July 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடலை பாடியவர்கள் ஏ எம் ராஜா, பி லீலா. பாடல் ஒலிக்கும் திரைப்படம் மிஸ்ஸியம்மா. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:15.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரைக்கணத்தில் தொடர்ந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி குரலில் ஒளிப்பது பாத காணிக்கை திரைப்பட பாடல்.

0: உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: Indian Air Force invites application from eligible boys and girls to join as Agniveer Vayu and Airmen Medical Assistant. Hurry, registration closes on 26 July 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
2: திரைக்கனத்தின் நிறைவாக பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக பி. சுஷீலா, ஏ. எம். ராஜா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று.
1: தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்
2: ஜாத்திய வார்த்தல் வின்ட்டாரு.

இதுவரை இசை மலரில் பி ஆர் சீதாலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முன்னதாக

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
4: திரைக்காணத்தின் முதல் பாடல் வசீகரா படத்திற்காக ஹரிஹரன் பாடியிருப்பது.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455

0: என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
4: திரைக்காணத்தின் அடுத்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியிருப்பது.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நேரம் 2:46:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலியின் 1.1 FM கோல்டு. ஒலிக்கும் அடுத்த பாடல் வாலி படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியிருப்பது.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

0: इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभी।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக உனக்காக எல்லாம் உனக்காக படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல்

0: 17 metro stations were closed since 7:30 this morning until further notice. Interchange facilities is available at Rajiv Chowk, Mandi House and Central Secretariat. The Delhi Police has informed that 480 Pakistan-based social media handles involved in coordinated misinformation campaigns have been identified and blocked. Delhi Police DCP Sumit Jha said that these social media handles were involved in spreading rumours and false claims to mislead the students and the youth. He urged people to always verify information before trusting and sharing them. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். தேனி நேரம் கேட்கலாம்.
2: Indian Air Force invites application from eligible boys and girls to join as Agnivir Vayu and Airmen Medical Assistant. Hurry, registration closes on 26 July 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
3: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
4: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
3: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
6: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
5: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
6: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
5: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: Indian Air Force invites application from eligible boys and girls to join as Agnivir Vayu and Airmen Medical Assistant. Hurry, registration closes on 26 July 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
2: Personal loan offer.
3: மறுபடியுமா இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதீய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதீய சேனா, ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதீய சேனா, பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதீய சேனா.

வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் ரத்திப்ரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். முதலில் ஸ்ரீ ஜாலந்தர் என தொடங்கும் மைசூர் ஜெய சாம்ராஜ உடையார் சாகித்யம், கம்பீர நாட்டு ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் ரதிப்பிரியா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். தொடர்ந்து அக்ஷய லிங்க விபோ ராகம் சக்கராபரணம், மிஸ்ரஜாபு தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர். ரதிப்ரியா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ. முரளி அவர்கள் கட்டம். நாளைய அரங்கிசையில் ராமகிருஷ்ணன் மூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், பி. சிவராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: Invites application from eligible boys and girls to join as Agnivir Vayu and Airmen Medical Assistant. Hurry, registration closes on 26 July 2026. For details, visit www.iefrecruitment.edcil.co.in.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
6: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் முக்கிய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. இன்று 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம், மண்ணின் மறுமலர்ச்சி உரை வழங்குபவர் எஸ் ரோஷினி வித்யா. நெகிழியில்லா தமிழகத்தை நோக்கிய பயணம் எம் முத்துலட்சுமி வழங்கும் உரை. இயற்கையை மறந்த மனிதன் உரை வழங்குபவர் வி ராக பவித்ரா. இனி நாளை இடம்பெற இருக்கும் முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பன்ருட்டி பிஜி சரவணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பாண்டிச்சேரி கே பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் தவில். காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்த்தலியார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. பிற்பகல் 1:10 பக்த கௌரி இசைப்பேரூரை நிகழ்த்தியிருப்பவர் தஞ்சாவூர் டி ஆர் கமலமூர்த்தி அவர்கள். இனி தொடர்வது செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
8: आकाशवाणी समाचार सेवा प्रभाग की प्रस्तुति विश्लेषण.
9: नमस्कार, आकाशवाणी के कार्यक्रम विश्लेषण में आपका स्वागत है. मैं हूं निखिल कुमार. आज के कार्यक्रम का विषय है कॉमनवेल्थ गेम्स 2026, भारत की खेल यात्रा का नया अध्याय. 24 जुलाई 2026 से स्कॉटलैंड के ग्लासगो में 23वें कॉमनवेल्थ गेम्स का शुभारंभ हो रहा है. 2 अगस्त 2026 तक चलने वाले इस बहुखेल आयोजन में 74 देशों और क्षेत्रों के खिलाड़ी विभिन्न स्पर्धाओं में अपनी प्रतिभा का प्रदर्शन करेंगे. कॉमनवेल्थ गेम्स केवल पदकों की प्रतिस्पर्धा नहीं है, ये एक ऐसा मंच है जहाँ खिलाड़ियों की क्षमता के साथ साथ देशों की खेल संस्कृति

அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சா ரோஹிணி வித்யா. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு இயற்கை விவசாயம், மண்ணின் மறுமலர்ச்சி. இயற்கை விவசாயம் என்பது மனித குலத்தின் எதிர்காலம் என்பதாகும். மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் மிகவும் முக்கியமானது உணவு. மனிதன் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்தாலும், எவ்வளவு அறிவியல் முன்னேற்றம் கண்டாலும், உணவு இல்லாமல் ஒரு நாளும் வாழ முடியாது என்பது மாற்ற முடியாத உண்மை. அந்த உணவை உருவாக்கும் மிக முக்கியமான துறை விவசாயம். விவசாயம் இல்லாமல் மனித வாழ்க்கை இயங்கவே முடியாது. ஆனால் இன்று அந்த விவசாயம் பல சவால்களை சந்தித்து வருகிறது. மண் தனது இயற்கை வளத்தை இழந்து வருகிறது. நீர் வளங்கள் குறைகின்றன. காற்று மாசுபடுகிறது. காலநிலை மாற்றம் அதிகரிக்கிறது. உயிரினங்கள் குறைகின்றன. மனித ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. உணவின் தரமும் குறைகிறது. இந்த அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடைய பிரச்சனைகள். இதன் காரணமாக உலகம் இன்றும் திரும்பி பார்க்க தொடங்கியிருப்பது இயற்கை விவசாயம் ஆகும். இயற்கை விவசாயம் என்பது ரசாயன உரங்கள்

வகை செயற்கை பூச்சிக்கொல்லிகளையும் தவிர்த்து இயற்கையோடு இணைந்து விவசாயம் செய்வது மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவமாகும். மனிதன் இயற்கையோடு போராட வேண்டியவன் அல்ல, இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டியவன் என்பதை இது உணர்த்துகிறது. மண் என்பது உயிருள்ள ஒரு அமைப்பு. அதில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், மண்புழுக்கள் போன்றவை வாழ்கின்றன. அவை அனைத்தும் இணைந்து மண்ணை வளமாக வைத்திருக்கின்றன. ஆனால் அதிகப்படியான ரசாயன பயன்பாடுகள் இந்த உயிரினங்களை அழித்து மண்ணின் இயற்கை சக்தியை குறைக்கிறது. இதனால் பயிர்கள் வளர்ச்சி குறைகிறது, விளைச்சல் தரம் குறைகிறது, நிலம் முற்றிலும் பாதிப்படைகிறது. இன்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது தண்ணீர் பற்றாக்குறை ஆகும். ஒரு காலத்தில் கிணறுகள் நிரம்பி இருந்தன, ஆறுகள் ஓடியிருந்தன, ஏரிகள் நிறைந்திருந்தன. ஆனால் இன்று பல இடங்களில் குடிநீருக்கே மக்கள் போராடும் நிலை உருவாகியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் மண்ணில் நீர் தாங்கும் திறன் குறைந்துவிட்டது. இயற்கை விவசாயம் மண்ணின் உயிரியல் அமைப்பை பாதுகாப்பதன் மூலம் நீரை தக்க வைக்கிறது, மழை நீரை நிலத்தில் சேமிக்கிறது, நிலத்தடி நீர் வளத்தை அதிகரிக்கிறது. இதனால் நீர் சுழற்சி இயற்கையாக நிலைநிறுத்தப்படுகிறது. காலநிலை மாற்றம் இன்று மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. வெப்பநிலை அதிகரிப்பு, மழை மாற்றம், புயல்கள், வறட்சி போன்றவை விவசாயத்தை, மனித வாழ்க்கையையும் நேரடியாக பாதிக்கின்றன. ஆனால் இயற்கை விவசாயம் இந்த மாற்றங்களுக்கு எதிரான மண்ணை வலுப்படுத்தப்படுகிறது. பல்வேறு பயிர்களை இணைத்து பயிரிடுதல், மண்ணை மூடி பாதுகாத்தல், இயற்கை உரங்களை பயன்படுத்துதல், பசுந்தாள் உரம் வளர்த்தல் போன்ற முறைகள் நிலத்தின் நிலைத்தன்மையை அதிகரிக்கப்படுகின்றது. இயற்கை விவசாயத்தின் மிக முக்கியமான அம்சம் பல்லுயிர் பாதுகாப்பாகும். ஒரு விவசாயி நிலத்தில் பறவைகள், தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், மண்புழுக்கள், சிறிய பூச்சிகள் என பல உயிரினங்கள் வாழ்கின்றன. இவை அனைத்தும் இயற்கை சமநிலையை பாதுகாக்கின்றன. தேனீக்கள் மகரந்த சேர்க்கை மூலம் உணவு உற்பத்தியை அதிகரிக்கின்றன. பறவைகள், பூச்சிகள் கட்டுப்படுத்துகின்றன. மண்புழுக்கள் மண்ணை வளமாக்குகின்றன. ஆனால் ரசாயனங்கள் இவற்றை அழிக்கின்றன. இதனால் இயற்கை சமநிலை குலைகிறது. இயற்கை விவசாயம் இந்த உயிரினங்களை பாதுகாக்கிறது. இன்று நாம் உண்ணும் உணவின் தரம் மிகவும் முக்கியமானது. உணவு என்பது வயிற்றை நிரப்புவதற்காக மட்டுமல்ல, அது உடலின் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கிறது. அதிக ரசாயனங்கள் கொண்ட உணவு பல நோய்களை உருவாக்குகிறது. அதனால் மக்கள் இன்று ஆரோக்கியமான உணவை தேடத் தொடங்கியுள்ளனர். இயற்கை விவசாயம் இந்த தேவைகளுக்கு சரியான தீர்வாக உள்ளது. ஒரு தூய்மையான, பாதுகாப்பான, ஊட்டச்சத்து நிறைந்த உணவை வழங்குகிறது. இயற்கை விவசாயம் மனிதனுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகிறது. அது பொறுமை, தொடர்ச்சி, அன்பு, கவனம் ஆகியவற்றை வளர்க்கிறது. ஒரு விதை உடனே மரமாக மாறாது, அதற்கு காலம் தேவை. அதே போல வாழ்க்கையிலும் எந்த வெற்றியும் உடனடியாக கிடைக்காது. முயற்சி மற்றும் பொறுமை அவசியம் என்பதே இயற்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைய இளைஞர்கள் விவசாயத்தை ஒரு புதிய வாய்ப்பாக பார்க்க வேண்டும். விவசாயம் என்பது பழைய தொழில் அல்ல, அது அறிவியல், தொழில்நுட்பம், மேலாண்மை, சந்தை அறிவு மற்றும் இயற்கை அறிவு ஆகிய அனைத்தும் சேர்ந்த ஒரு துறை. இன்று பலர் நகர வாழ்க்கையில் இருந்து விலகி இயற்கையை தேடி மாடித்தோட்டம் அமைத்து வருகின்றனர். இது மிகவும் நல்ல மாற்றம். சிறிய இடத்திலும் காய்கறி, கீரைகள், மூலிகைகள் வளர்க்க முடியும். இது உணவின் தரத்தை உயர்த்துகிறது, மன அமைதியை தருகிறது, இயற்கையோடு மீண்டும் இணைக்கிறது. இன்று பெண்களின் பங்களிப்பும் இயற்கை விவசாயத்தில் முக்கியமாக உள்ளது. வீட்டுத் தோட்டம், விதை சேமிப்பு, இயற்கை உர தயாரிப்பு, சிறு விவசாய முயற்சிகள் மூலம் அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பெரிய பங்களிப்பு செய்கிறார்கள். இன்றைய குழந்தைகளுக்கு இயற்கையின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். உணவு எங்கிருந்து வருகிறது, விவசாயி எவ்வளவு உழைக்கிறார், ஒரு விதை எப்படி வளர்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் உணவின் மதிப்பை உணர்வார்கள். இயற்கை விவசாயம் பொருளாதார ரீதியாகவும் விவசாயிகளுக்கு உதவுகிறது. ரசாயன செலவு குறைகின்றன, நிலம் நீண்ட காலம் வளமாக இருக்கும், கடன் சுமை குறைகிறது, சுயசார்பு அதிகரிக்கிறது. இன்று மனிதன் இயற்கையை பயன்படுத்துகிறான், ஆனால் அதை பாதுகாக்கும் பொறுப்பையும் ஏற்க வேண்டும். நாம் பயன்படுத்தும் மண், நீர், காற்று அனைத்தும் அடுத்த தலைமுறையிடமிருந்து கடனாக பெற்றவை. அவற்றை பாதுகாப்பது நமது கடமை. இயற்கை விவசாயத்தை நாம் மேலும் ஒரு சமூக மாற்றமாக, இயக்கமாக பார்க்க வேண்டும். இது ஒரு தனி விவசாயியின் முயற்சி மட்டுமல்ல, ஒரு முழு சமூகத்தின் சிந்தனை மாற்றமாக இருக்க வேண்டும். இன்று நாம் பயன்படுத்தும் உணவு சந்தை முறையும் உற்பத்தி முறையும் பெரும்பாலும் லாபத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆனால் இயற்கை விவசாயம் லாபத்தையும் வாழ்க்கை தரத்தையும் சமநிலைப்படுத்துகிறது. ஒரு நிலத்தின் ஆரோக்கியம் குறைந்தால் அது மீண்டும் பழைய நிலைக்கு வர பல ஆண்டுகளாகும். அதனால் குறுகிய கால லாபத்திற்காக இயற்கையை சேதப்படுத்துவது நீண்ட காலத்தில் மிகப்பெரிய இழப்பை உருவாக்குகிறது. இதை புரிந்து கொள்ளும் மனப்பான்மை வளர வேண்டும். இன்று உலக அளவில் பல நாடுகள் இயற்கை விவசாயத்தை ஒரு முக்கிய கொள்கையாக ஏற்றுக்கொள்கின்றன. காரணம், ரசாயன விவசாயத்தின் பின்விளைவுகளை தெளிவாக தெரிந்துவிட்டன. மண் சோர்வு, நீர் மாசு, உணவு விஷத்தன்மை போன்றவை அதிகரிக்கிறது. இதனால் மக்கள் மீண்டும் இயற்கை முறைகளுக்கு திரும்புகிறார்கள். இது ஒரு திருப்பு முனை மாற்றமாகும். மனிதன் தனது தவறுகளை உணர்ந்து இயற்கையோடு சமாதானமாக வாழ முயற்சிக்கிறான் என்பதை காட்டுகிறது இயற்கை விவசாயம்.

விவசாயம் ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய பங்களிப்பு செய்யும். வெளிநாட்டு உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மீது சார்ந்திருப்பது குறையும் போது செலவுகள் குறைகின்றன. அதே நேரத்தில் உள்ளூர் வளங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இது கிராம பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது. கிராமங்கள் சுயசார்பு அடைவது ஒரு நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு அடித்தளமாகும். விவசாயிகள் கடன் சுமையிலிருந்து விடுபட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்பட முடியும். இயற்கை விவசாயம் மனிதனின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. தூய்மையான உணவு உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் இயற்கையோடு நேரடி தொடர்பு மன அழுத்தத்தை குறைக்கிறது. மண், செடி, மரம் ஆகியவற்றுடன் தொடர்பு கொள்ளும் மனிதன் மன அமைதியை அதிகமாக அனுபவிக்கிறான். இது இன்று நகர வாழ்க்கையில் மிகவும் தேவைப்படும் ஒன்று. இன்று நாம் வாழும் உலகம் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வேகத்தில் இயற்கை பின்னால் தள்ளப்படுகிறது. இந்த சமநிலையற்ற வளர்ச்சி எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். இதனால் வளர்ச்சி என்பது இயற்கையை பாதுகாத்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு நாடு முன்னேற வேண்டுமென்றால் அது அதன் இயற்கை வளங்களை அழித்து முன்னேறக்கூடாது. அதே வளங்களை பாதுகாத்து

அந்த வேகத்தில் இயற்கை பின்னால் தள்ளப்படுகிறது. இந்த சமநிலையற்ற வளர்ச்சி எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். இதனால் வளர்ச்சி என்பது இயற்கையை பாதுகாத்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அது அதன் இயற்கை வளங்களை அழித்து முன்னேறக்கூடாது, அதே வளங்களை பாதுகாத்து முன்னேற வேண்டும். இயற்கை விவசாயம், கல்வி, ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் ஆகியவற்றுடன் இணைக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் மாணவர்கள் விவசாயத்தை நேரடியாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இதனால் அவர்கள் உணவின் மதிப்பையும் இயற்கையின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வார்கள். இது எதிர்கால சமூகத்தின் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்று பல நகரங்களில் வீட்டுத் தோட்டம் வளர்த்து வருகிறார்கள். இது ஒரு சிறிய தொடக்கம் என்றாலும் அதன் தாக்கம் மிகப்பெரியது. மக்கள் தாங்களாகவே உணவு உற்பத்தியில் ஈடுபடும் போது உணவின் மதிப்பு அதிகரிக்கிறது. இதனால் உணவு வீணாக்குதல் குறைகிறது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உருவாகிறது. இயற்கை விவசாயம் பற்றி பேசும்போது நாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இயற்கையிலிருந்து பிரிந்து வாழ முடியாது என்பதே. நகர வாழ்க்கையில் நாம் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அந்த வசதிகள் அனைத்தும் இயற்கை வளங்களிலிருந்து தான் வருகிறது. நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உண்ணும் உணவு அனைத்தும் இயற்கையின் கொடை. ஆனால் இந்த இயற்கை வளங்களை நாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் திரும்பி தருவது குறைந்து வருகிறது. இதனால் இயற்கை சமநிலை பாதிப்படைகிறது. இன்று பல இடங்களில் நிலத்தின் உற்பத்தி திறன் குறைந்து வருகிறது. ஒரு காலத்தில் ஒரு ஏக்கரில் கிடைத்த விளைச்சல் இன்று அதே அளவிற்கு கிடைப்பதில்லை. இதற்கு காரணம் மண்ணின் உயிரியல் சக்தி குறைந்துவிட்டது. இயற்கை விவசாயம் இந்த சக்தியை மீண்டும் உயிர்ப்பிக்க உதவுகிறது. மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மீண்டும் செயல்பட தொடங்கும் போது நிலம் தானாகவே வளம் பெறுகிறது. இது இயற்கையின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்று. இயற்கை விவசாயம் மனிதனுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் கற்றுத்தருகிறது. ஒரு விவசாயி பொறுமையாக காத்திருக்க வேண்டும், இயற்கையின் நேரத்தை மதிக்க வேண்டும், காலநிலையை கவனிக்க வேண்டும். இந்த பண்புகள் வாழ்க்கையிலும் முக்கியமானவை. இன்று நாம் எல்லாவற்றையும் விரைவாக பெற விரும்புகிறோம். ஆனால் இயற்கை நமக்கு கற்றுத்தருவது மெதுவான ஆனால் நிலையான வளர்ச்சிதான். இன்று சமூகத்தில் பலர் ஆரோக்கியத்தை பணம் செலவழித்து தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான ஆரோக்கியம் நாம் தினமும் சாப்பிடும் உணவில்தான் உள்ளது. உணவு தூய்மையாக இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் உணவின் தரத்தை உயர்த்துவது மிகவும் முக்கியம். இயற்கை விவசாயம் அந்த தரத்தை உறுதி செய்யும் ஒரு வழியாக உள்ளது. இயற்கை விவசாயம் ஒரு நாட்டின் பல கால பாதுகாப்புக்கும் உதவுகிறது. உணவு பாதுகாப்பு என்பது ஒரு நாட்டின் மிக முக்கியமான அடிப்படை தேவையாகும். வெளிநாடுகளில் இருந்து உணவை முழுமையாக சார்ந்திருப்பது ஒரு நாட்டிற்கு ஆபத்தானது. அதனால் உள்ளூரிலேயே இயற்கையாக உணவு உற்பத்தி செய்யும் திறன் அதிகரிக்க வேண்டும். ஒரு நாட்டின் தன்னிறைவை உறுதி செய்யும். இன்று பல இளைஞர்கள் நகரங்களில் வேலை தேடி செல்கிறார்கள். ஆனால் விவசாயத்திலும் நிறைய வேலை வாய்ப்பு உள்ளன. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தை ஒரு லாபகரமான தொழிலாக மாற்ற முடியும். இயற்கை விவசாயம் அதற்கான ஒரு நல்ல அடித்தளம். ஆர்கானிக் பொருட்கள் இன்று உலகளவில் பெரிய சந்தை உள்ளது. இதை பயன்படுத்தி இளைஞர்கள் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும். எனவே நாம் அனைவரும் இயற்கை விவசாயத்தை ஆதரிப்போம், விவசாயியை மதிப்போம், மண்ணை பாதுகாப்போம், மழைநீரை சேமிப்போம், மரங்களை வளர்ப்போம், நெகிழியின் பயன்பாட்டை குறைத்து ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். நன்றி.

0: அடுத்ததாக நெகிழி இல்லா தமிழகத்தை நோக்கிய பயணம், எம் முத்துலட்சுமி வழங்கும் உரை.
1: அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் மா முத்துலட்சுமி. இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு நெகிழி இல்லா தமிழகத்தை நோக்கிய பயணம் என்பதாகும். இது ஒரு சாதாரண சுற்றுச்சூழல் தலைப்பு மட்டுமல்ல, மனித வாழ்வின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கியமான சமூக பொறுப்பாகும். இன்று உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் மாசுபாடு, காலநிலை மாற்றம், வெப்பமயமாதல், உயிரின அழிவு போன்ற பல பிரச்சனைகள் எதிர்கொண்டு வருகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணங்களில் ஒன்று நெகிழி அல்லது பிளாஸ்டிக் பயன்பாடு ஆகும். மனிதனின் வசதிக்காக உருவாக்கப்பட்ட நெகிழி இன்று மனித குலத்திற்கே மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் புரட்சிகரமான கண்டுபிடிக்கப்பட்ட கருதப்பட்ட நெகிழி தற்போது பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் பரவி சுற்றுச்சூழலை அச்சுறுத்தி வருகிறது. கடலின் ஆழத்திலிருந்து மலை உச்சி வரை, நகரத்தின் தெருக்களிலிருந்து கிராமத்தின் வயல்வெளி வரை நெகிழி கழிவுகள் காணப்படுகின்றன. இதன் தீமைகள் உணர்ந்து நெகிழி இல்லாத தமிழகம் என்ற உயிரிய இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. நெகிழியின் தோற்றமும் வளர்ச்சியும். நெகிழி முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட போது அது மனித வாழ்க்கையை

இமையாக்கும் ஒரு வரப்பிரசாதமாக கருதப்பட்டது. எடை குறைவாக இருப்பது, நீண்ட நாட்கள் பயன்படுவது, விலை மலிவாக இருப்பது போன்ற காரணங்களால் அது வேகமாக உலகம் முழுவதும் பரவியது. ஆரம்பத்தில் தொழில்துறைகளில் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட நெகிழி பின்னர் வீட்டு உபயோகப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், உணவு போதிகள், குடிநீர் பாட்டில்கள், மளிகை பொருட்கள் என அனைத்து துறைகளிலும் இடம் பிடித்து வருகின்றனர். ஆனால் நெகிழியின் மிகப்பெரிய பிரச்சினை அதன் நீடித்த தன்மையாகும். ஒரு காகிதம் சில வாரங்களில் மக்கிவிடும், ஒரு வாழை இலை சில நாட்களில் மண்ணோடு கலந்துவிடும். ஆனால் ஒரு நெகிழி பை மகுவதற்கு 500 ஆண்டுகள் வரை கூட ஆகலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதுவே இன்று உலக நாடுகள் அனைத்தும் நெகிழி பயன்பாட்டை குறைக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதற்கு காரணமாக உள்ளது. நெகிழியும் மனித வாழ்க்கையும். இன்று நாம் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை பல்வேறு வடிவங்களில் நெகிழியை பயன்படுத்துகிறோம். பல் துலக்கும் பிரஷ், குடிநீர் பாட்டில், உணவு போதிகள், பேனா, மொபைல் கவர், வீட்டு உபயோகப் பொருட்கள், குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்கள் என நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நெகிழி கலந்துவிட்டது. இவ்வளவு ஆழமாக நமது வாழ்க்கையில் புகுந்துவிட்ட ஒரு பொருளை முழுமையாக தவிர்ப்பது சவாலானதாக இருக்கலாம். ஆனால் தேவையற்ற பயன்பாட்டை குறைப்பது மிகவும் அவசியமானதாகும். குறிப்பாக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்கள் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகின்றன. சில நிமிடங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படும் ஒரு நெகிழி குவளை அல்லது பை பல 100 ஆண்டு கணக்குகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது. சுற்றுச்சூழலின் எதிரி நெகிழி என்று அழைக்கப்படுகிறார்கள். நெகிழி கழிவுகள் மண்ணில் சேரும் பொழுது மண்ணின் வளம் பாதிக்கப்படுகிறது. மண்ணில் இருக்கும் நுண்ணுயிர்கள் இயல்பாகவே செயல்பட முடியாமல் போகின்றன. விவசாய நிலங்களில் நெகிழி கழிவுகள் தேங்கும் போது தண்ணீர் மற்றும் காற்று மண்ணுக்குள் செல்வது குறைகிறது. இதனால் விவசாய உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. தமிழகம் ஒரு விவசாய மாநிலமாகும். காவேரி டெல்டா பகுதிகள், தென் மாவட்டங்கள், மேற்கு தமிழக பகுதிகள் அனைத்தும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன. இத்தகைய நிலைகளில் நெகிழி கழிவுகள் அதிகாரத்தில் உணவு உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. எனவே நெகிழி இல்லாத தமிழகம் என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மட்டுமல்ல உணவு பாதுகாப்பிற்காகவும் அவசியமான ஒன்றாகும். நீர்வளங்களின் மீது ஏற்படும் தாக்கம். தமிழகத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள், ஆறுகள் மற்றும் கடற்கரைகள் அனைத்தும் இன்று நெகிழி கழிவுகளால் பாதிக்கப்படுகின்றனர். மக்கள் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் நெகிழி பைகள் மற்றும் பாட்டில்கள் மழை நீருடன் சேர்ந்து நீர்நிலைகளுக்குள் செல்கின்றன. இந்த கழிவுகள் நீரின் தரத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் நீர்வாழ் உயிரினங்களின் வாழ்வையும் பாதிக்கின்றன. மீன்கள் மற்றும் பிற உயிரினங்கள் நெகிழி துண்டுகளை உணவாக நினைத்து விழுகுகின்றன. இதனால் அவற்றின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதோடு பல உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. கடலோர மாவட்டங்களான சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் கடல் மாசுபாடு அதிகரித்து வருவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று நெகிழி கழிவுகள் ஆகும். இது மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிறது. மைக்ரோ பிளாஸ்டிக், கண்ணுக்கு தெரியாத ஆபத்து. இன்றைய உலகில் அதிகமாக பேசப்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளில் ஒன்று மைக்ரோ பிளாஸ்டிக் ஆகும். நெகிழி பொருட்கள் சிறு சிறு துகள்களாக உடைந்து நீர், மண், காற்று ஆகியவற்றில் கலக்கின்றனர். இந்த துகள்கள் மிக சிறியதாக இருப்பதால் அவற்றை கண்களால் காண முடிவதில்லை. ஆனால் அவை உணவு சங்கிலியின் மூலம் மனித உடலுக்குள் நுழைகின்றனர். கடல் மீன்கள், உப்பு, குடிநீர், காய்கறிகள் போன்றவற்றின் மூலம் மனிதர்கள் இந்த நுண்ணிய நெகிழியை துகள்களை உட்கொள்கின்றார்கள். விஞ்ஞானிகள் இதன் நீண்ட கால விளைவுகளை ஆராய்ந்து வருகின்றனர். எதிர்காலத்தில் இது மனித உடல் நலத்திற்கு மிகப்பெரிய சவாலாக மாறக்கூடும் என்று எச்சரிக்கின்றனர். நெகிழி மற்றும் காலநிலை மாற்றம். நெகிழி என்பது பெட்ரோலிய பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. நெகிழி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற பசுங்குடில் வாயுகளை வெளியிடுகின்றனர். இதனால் பூமியின் வெப்பநிலை உயர்கிறது. காலநிலை மாற்றம் காரணமாக உலகம் முழுவதும் வெள்ளம், வறட்சி, புயல், காட்டுத்தீ போன்ற இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வருகின்றனர். தமிழகம் கூட இதன் தாக்கத்திலிருந்து தப்பவில்லை. எனவே நெகிழி பயன்பாட்டை குறைப்பது காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியிலும் ஒரு முக்கிய பங்காக மாறுகிறது. தமிழக அரசின் முயற்சிகள். நெகிழி மாசுபாட்டின் தீவிரத்தை உணர்ந்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி

பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் நெகிழி கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. நகரங்கள் மற்றும் கிராமங்களில் தூய்மை இயக்கங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பொதுமக்களும் இந்த முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டியது அவசியமானதாகும். மாணவர்களின் பங்கு. நெகிழி இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் மாணவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். மாணவர்கள் தங்களது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். பள்ளிக்கு செல்லும் போது துணிப்பைகளை பயன்படுத்துதல், நெகிழி பாட்டில்களுக்கு பதிலாக கண்ணாடி பாட்டில்கள் அல்லது ஸ்டீல் பாட்டில்கள் பயன்படுத்துதல், பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்திருத்தல், சுற்றுச்சூழல் மன்றங்களில் பங்கேற்பது போன்ற செயல்களை நல்ல மாற்றத்தை உருவாக்கும். பெண்களின் பங்கு. ஒரு குடும்பத்தின் வாங்கும் பழக்கத்தை மாற்றக்கூடிய சக்தி பெண்களிடம் உள்ளது. அவர்கள் சந்தைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வதன் மூலம் பல நூற்றுக்கணக்கான நெகிழி பைகள் பயன்பாட்டை தவிர்க்க முடியும். வீட்டில் உணவுப் பொருட்களை சேமிக்க ஸ்டீல் பாட்டில்கள், கண்ணாடி பாட்டில்கள் அல்லது கண்ணாடி மற்றும் மண் பாத்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் நெகிழி பொருட்களை பயன்பாட்டை குறைக்க முடியும். குடும்பத்தில் குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் பெண்களின் பங்கு முக்கியமானதாகும். இளைஞர்களின் பொறுப்பு. இளைஞர்கள் சமூக மாற்றத்தின் தூண்களாக உள்ளனர். சமூக ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு பரப்புதல், மரக்கன்றுகள் நடுதல், கடற்கரை மற்றும் பொது இடங்களில் தூய்மை இயக்கங்களை நடத்துதல், சுற்றுச்சூழல் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுதல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் இளைஞர்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். தொழில் நிறுவனங்களின் பொறுப்பு. தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தங்களது சமூக பொறுப்பை உணர வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்துதல், மறுசுழற்சி முறைகளை ஊக்குவித்தல், நெகிழி போதிகளை தவிர்த்தல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் அவர்கள் சமூகத்திற்கு முன்னுதாரணமாக இருக்க முடியும். நமது பாரம்பரியம் சொல்லும் பாடம். நமது முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தனர். அவர்கள் துணிப்பைகள், பண ஓலை பொருட்கள், மண் பானைகள், மூங்கில் பொருட்கள் போன்றவற்றை பயன்படுத்தினர். அந்த வாழ்க்கை முறை சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவும் இல்லை, தரவும் இல்லை. ஆனால் இன்று நாம் மீண்டும் அந்த நல்ல பழக்க வழக்கங்களை சிலவற்றை பின்பற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. முன்னோர்களின் அறிவையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைத்தால் நிலையான வளர்ச்சியை அடைய முடியும். நெகிழி இல்லா தமிழகம் ஒரு கனவு அல்ல. நெகிழி இல்லா தமிழகம் என்பது வெறும் கோஷம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. ஒவ்வொரு குடிமகனும் தனது அன்றாட வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை செய்தால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு நெகிழி பையை மறுப்பது, ஒரு மறுபயன்பாட்டு பாட்டிலை பயன்படுத்துவது, ஒரு துணிப்பையை எடுத்து செல்வது, ஒரு குப்பையை சரியான இடத்தில் போடுவது போன்ற பல சிறிய செயல்கள் ஒன்றாக இணைந்தால் தமிழகம் முழுவதும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நெகிழியை ஒழிப்பது மூலம் ஏற்படும் நன்மைகள். மண், நீர் மற்றும் காற்று மாசுபடுவது குறைவது மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். விலங்குகள் மற்றும் பறவைகள் பாதுகாக்கப்படுகிறது. ஆறுகள், ஏரிகள், கடல்களில் நெகிழி குப்பைகள் சேர்வது குறைந்தால் நீர்நிலைகளும் சுத்தமாக இருக்கிறது. அன்புடையோரே, நாம் வாழும் இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல. அது நமது வருங்கால சந்ததியிடமிருந்து நாம் கடன் வாங்கிய ஒன்று. எனவே அதை பாதுகாத்து அவர்களிடம் ஒப்படைப்பது நமது கடமையாகும். நெகிழி இல்லா தமிழகத்தை உருவாக்கும் பயணம் இன்று நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். அரசு, மாணவர்கள், ஆசிரியர்கள், பெண்கள், இளைஞர்கள், தொழிலதிபர்கள், விவசாயிகள், பொதுமக்கள்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக அந்த இலக்கை அடைய முடியும். நெகிழியை தவிர்ப்போம், இயற்கையை நேசிப்போம், பசுமை நிறைந்த தமிழகத்தை உருவாக்குவோம். நன்றி.

0: அடுத்து இயற்கையை மறந்த மனிதன் உரை வழங்குபவர் வி ராகபவித்ரா.
1: அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் ராகபவித்ரா. ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க, நாம் சுவாசிக்கிற இந்த காற்றே இல்லை என்றால், நாம் குடிக்கிற இந்த தண்ணீரே இல்லை என்றால், பசுமை இல்லாத ஒரு உலகம் இருந்தால் நம்மால் வாழ முடியுமா? அது நினைக்கிறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா?

இயற்கை நமக்கு எல்லாம் தருது, ஆனா நாம அதுக்கு என்ன திரும்பி தருகிறோம்? இந்த கேள்விக்கான பதிலை தேடணும் என்பதற்காகத்தான் இன்று நான் இயற்கையை மறந்த மனிதன் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நான் என் சிறுவயது நினைவோடு ஆரம்பிக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்தப்ப மழை பெய்யும் நேரம் வெளியே ஓடி நின்று மண்ணிலிருந்து வரும் அந்த மண்வாசனையை ஆழமாக மூச்சு விட்டு பிடிப்பேன். அது ரொம்ப சந்தோஷம் தரும், ஒரு விதமான அமைதி, ஒரு புது உணர்வு. அந்த வாசனை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப நம்ம சுற்றுலா இருக்கிற சின்ன குழந்தைக்கு மண்வாசனைனா என்னன்னு கூட தெரியாம இருக்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க, கடைசியா உங்களுக்கு மண்வாசனை எப்ப அடிச்சதுன்னு. இயற்கைனா அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, அது நம்ம உயிர், நம்ம மூச்சு, நம்ம வாழ்வு. காலை எழுந்ததும் நாம சுவாசிக்கிற காற்று இயற்கை, நாம குடிக்கிற தண்ணீர் இயற்கை, நாம் சாப்பிடுற ஒவ்வொரு அரிசி தானியமும் இயற்கையின் அருள். ஆனால் இயற்கை நாம இல்லாமல் வாழ முடியும்? ஒரு மழை பெய்யும் நேரம் நினைச்சு பாருங்க, மண்ணின் வாசனை மனசுக்கு எவ்வளவு சந்தோஷம் தருது. காற்றுல பறவைகள் குரல் கேட்டா ஒரு அமைதி வரும், கடற்கரையில் அலை சத்தம் கேட்டா மன அழுத்தமே குறையும். இயற்கை எதையும் கேட்காம நமக்கு கொடுக்குது, ஒரு தாயை மாதிரி. தாய் மாதிரி காக்குது, தாய் மாதிரி பொறுத்து கொள்ளுது, தாய் மாதிரி நம்மை நேசிக்குது. ஆனா அந்த தாயை நாம் எப்படி நடத்துகிறோம்? மரங்களை வெட்டுகிறோம், நதிகளை குப்பையாக்குகிறோம், காற்றை மாசுபடுத்துகிறோம், நெகிழியை பூமியின் மீது வைத்து புதைக்கிறோம். ஒரு மரம் வளர பல ஆண்டுகள் ஆகும், ஆனால் அதை வெட்ட சில நிமிடங்கள் போடும். இன்று நகரங்கள் வளருது, ஆனா பசுமை குறைஞ்சுகிட்டே இருக்கு. கட்டிடங்கள் உயர்து, ஆனா மனித மனசு தாழ்ந்து போகுது. இன்று உலகம் முழுக்க காலநிலை மாற்றம் ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு. கடும் வெப்பம், தாங்க முடியாத சூடு, அளவுக்கு மீறிய மழை, எதிர்பாராத வெள்ளம், ஒரு பக்கம் வறட்சி, மற்றொரு பக்கம் பேரழிவு. இது இயற்கையின் கோபம் அல்ல, இது இயற்கையின் வேதனை. அவளோட குரலை நாம் கேட்கவே மாட்டோம், அவளோட எச்சரிக்கையை கவனிக்க மாட்டோம். ஆனால் ஒரு நாள் அந்த மெதுவான குரல் புயலாக மாறினால் அப்போது நாம் என்ன செய்வோம்? நீர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. இது பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு, குளங்கள் மறைந்து போயிடுச்சு, நதிகள் குப்பை தொட்டிகளாக மாறிடுச்சு. நம்ம எல்லோரும் தெரிஞ்ச ஒரு ஆறு இருக்கு, சென்னையில் ஓடுற கூவம் ஆறு. பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஆறு சுத்தமான நீருடன் ஓடிச்சு. அதோட கரையில் மக்கள் வாழ்ந்தாங்க, குழந்தைகள் விளையாடினாங்க, சிலர் அந்த நீரை பயன்படுத்தினாங்க. ஆனா இன்று அந்த ஆறோட நிலை என்ன? குப்பை, நெகிழி கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், மாசு. ஒரு காலத்தில் வாழ்க்கையின் ஆதாரமாக இருந்த அந்த ஆறு இன்று துர்நாற்றம் வீசும் நிலையில் இருக்கு. இது இயற்கையோட தவறா? இல்லை, இது மனிதனோட பொறுப்பின்மை. ஒரு துளி தண்ணீர் வீணாக்குறப்ப அல்லது மாசுபடுறப்ப அது யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை பாதிக்கலாம்னு நாம் நினைக்கிறோமா? மழை பெய்யாத காலம் வந்தா விவசாயி எப்படி வாழ்வார்னு யோசிக்கிறோமா? விவசாயம் முழுக்க முழுக்க இயற்கையை தான் நம்பி இருக்கு. மழை சரியா பெய்யலனா பயிர் அழிந்துவிடும். விவசாயி கடன் வாங்கி விதை போடுகிறார், நம்பிக்கையோட காத்திருக்கிறார். ஆனா மழை வரலனா அவரோட கனவுகள் வாடிடும். நாம் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவிலும் ஒரு விவசாயியோட வியர்வை இருக்கு. அதை புரிஞ்சு நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இன்று உலக வெப்பமயமாதல்னு நாம கேட்கிற சாதாரண செய்தி அல்ல, அது ஒரு பெரிய அச்சுறுத்தல். நாளுக்கு நாள் வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, வெயில் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு, பனிப்பாறைகள் மெதுவாக உருகிக்கிட்டே இருக்கு, கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே இருக்கு. இது தொலைதூர நாடுகளில் நடக்கிற விஷயம் மட்டும் இல்லை, இது நாளைய நம் வாழ்க்கையை பாதிக்கிற உண்மை. இது ஒரு செய்தி தலைப்பு இல்லை, இது நம்ம எதிர்காலம். நாம் எல்லாரும் வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறோம், அது தவறில்லை, அது நல்ல விஷயம். ஆனால் வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு காடுகளை அழிப்பது சரியா? ஒரு காடு அழிஞ்சா அது வெறும் மரங்கள் மட்டும்தான் போகும்னு இல்லை, அதில் வாழ்கிற ஆயிரக்கணக்கான உயிர்கள், அவர்களோட வீடுகள், வாழ்க்கை எல்லாம் போய்விடும். அவர்கள் எங்கே போவாங்க? இந்த பூமி மனிதன் மட்டும் வாழணும் என்பதற்காக மட்டும் அல்ல, இன்று பல உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் நிற்குது. ஒரு பறவை இனமே அழிஞ்சாலும் இது இயற்கையின் சமநிலையை குறைக்கும். இயற்கை ஒரு சங்கீதம் மாதிரி, ஒவ்வொரு உயிரும் ஒரு இசைக்கருவி. ஒரு கருவி சத்தம் இல்லைனா அந்த இசை முழுமையாகவே இருக்குமா? அதுபோலத்தான் ஒரு உயிரினம் கூட இல்லாமல் போனால் இயற்கையின் இசை பாதிக்கப்படும். நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த குளம் எப்பவும் தண்ணீரால் நிரம்பி இருக்கும். குழந்தை

எங்க விளையாடுவாங்க, விவசாயிகள் அதிலிருந்து தண்ணீர் பயிர் இடுவாங்க. அந்த குளம் அந்த கிராமத்தோட உயிர் மாதிரி இருந்துச்சு. காலம் கடந்து போனது. மக்கள் குளத்தை கவனிக்கல, சுத்தம் செய்யல, குப்பை போட்டாங்க, நெகிழிகளை வீசினாங்க. மெதுவாக அந்த குளம் மாசானது. அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க வறந்து போயிடுச்சு. அப்போதான் கிராமத்து மக்களுக்கு உணர்ச்சி வந்தது. நாம் காப்பாற்றாததை இயற்கை காப்பாற்றாது. அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்க, குளத்தை சுத்தம் பண்ணினாங்க, குப்பையை அகற்றினாங்க. மழை வந்துச்சு, மீண்டும் அந்த குளம் நிரம்பிச்சு. அந்த நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுத்தந்தது. இது நமக்கு என்ன சொல்லுது? நாம் முயற்சி செய்தா மாற்றம் சாத்தியம். நாம் எப்போதாவது என்ன நினைக்கிறோம் தெரியுமா? யாராவது மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த யாராவதாக நாம் இருக்க முடியாதா? ஏன் எப்போதும் மாற்றம் வேறு ஒருவரிடம் இருந்து வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம்? ஒரு மரம் நடுவது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த ஒரு மரம் நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு நிழல் தரும், ஆக்சிஜன் தரும். ஒரு நாள் அது ஒரு உலகத்தை பாதுகாக்கும். ஒரு நெகிழி பையை தவிப்பது சின்ன விஷயம் அல்ல. ஆனால் அந்த சின்ன முடிவு பூமிக்கு பெரிய உதவி. மாற்றம் பெரிய செயல்களில் தொடங்காது, சின்ன சின்ன முடிவுகளில் தான் தொடங்கும். அதனால் இன்று இருந்து நாமே அந்த யாராவதாக இருக்கலாம். நாம் எப்பவும் இயற்கையை காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, நம்மை தொடர்ந்து வர்ற தலைமுறைக்கு இயற்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று நாம் இன்னும் கற்றுக் கொடுக்க. இயற்கையை காப்பாற்றுவது ஒரு நாள் செய்து முடிக்கின்ற பணி அல்ல. அது ஒரு பழக்கம், ஒரு பண்பு, அது ஒரு பொறுப்புணர்வு. அந்த பொறுப்புணர்வு குழந்தை பருவத்திலேயே உருவாக்க வேண்டும். மரம் ஒரு பொருள் இல்லை என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஒரு உயிர்னு சொல்லணும். ஒரு துளி தண்ணீர் வீணாக்குவது சின்ன விஷயம் இல்லை, அது ஒரு உயிரோட உரிமையை பறிக்கிற மாதிரி. குப்பையை எங்கும் வீசுறது நம்ம வீட்டை நாமே கெடுக்கிறதுக்கு சமம். இயற்கையை பாதுகாப்பது பள்ளியில் மட்டும் படிக்கிற ஒரு பாடம் இல்லை, அது வீட்டிலேயே தொடங்கணும். பெற்றோர் தண்ணீர் சேமிச்சு குழந்தைகள் அதை பின்பற்றும். பெற்றோர் மரம் நற்றால் குழந்தைகள் அதை கற்றுக்கொள்ளும். நாம் சொல்வதை விட நாம் செய்து காட்டுவதே குழந்தைகளுக்கு மிகவும் புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கும். இயற்கையை எப்போதுமே மதிப்பது திருவள்ளுவர் கூறிய நம் தமிழ் பண்பாட்டில் இயற்கையை எப்போதும் மதிக்கப்பட்டது. திருவள்ளுவர் கூறிய மழையின் முக்கியத்துவம் வெறும் மழை பற்றியதல்ல, அது வாழ்க்கை பற்றியது. இயற்கையை மதிப்பது நம் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி, அதை அடுத்த அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு நாள் நம் குழந்தைகள் மழை பெய்யும் போது மண்வாசனை உணர்ந்து மகிழ வேண்டும் என்றால் இன்று நாம் இயற்கையை காப்பாற்ற வேண்டும். இயற்கையை மறந்த மனிதனாக அல்ல, இயற்கையை காக்கும் மனிதனாக நாம் மாற வேண்டும். நன்றி, வணக்கம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு

0: புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: இனி திரைப்பாடல்.

0: இனி
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நபார்டு வங்கியின் தமிழக தலைமை பொது மேலாளர் திரு மனோஜ் பங்கேற்று ஆற்றிய உரை, நாகை மாவட்ட விவசாயிகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. எல்நினோ மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்டத்தின் விழிப்புணர்வு தொடக்க விழா வேலூர் மாவட்டத்தில் நபார்டு வங்கி சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார் நபார்டு வங்கியின் தமிழ்நாடு தலைமை பொது மேலாளர் திரு மனோஜ். அவர் பேசுகையில்,
3: இந்த தண்ணி வருமானம் அப்புறம் செலவு இது ரெண்டுமே சேர்ந்து போகணும். இப்போ இங்கே தேவரிஷி குப்பம் அப்படி நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வில்லேஜிலும் தண்ணி ரொம்ப ஜாஸ்தியா யூஸ் பண்றாங்க, 140% அந்த மாதிரி போயிடுச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தண்ணி கிடையாது, அந்த மாதிரி வரும். ஸோ ரெயின் வாட்டர் மழை தண்ணி இல்லையா, அது நம்ம அது சேவ் பண்ணணும். அந்த தண்ணி சேவ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. So this project, like madam said, nowadays we are facing

0: லாட் ஆஃப் கிளைமேட் ரிலேட்டட் கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து பிகாஸ் ஆஃப் தட் இப்போ நீங்க ஃபீல் பண்றாங்க ஹீட் ஜாஸ்தி இருக்கு, 2 மாதமா மழை இல்லை இங்க. நார்மலா இங்க ஜூன் ஜூலைல மழை வரும். டு அவர் பாப்புலேஷன் ஃப்ரம் திஸ் கிளைமேட் ரிலேட்டட் இஃபெக்ட் வி ஆர் ஸ்டார்டிங் சச் ப்ராஜெக்ட்ஸ். வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் பார்ட்டிசிபேட்டரி கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ ஒன்ஸ் இன் திஸ் ப்ராஜெக்ட் தேர் வில் பி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். வி ஆர் சப்போர்ட்டிங் கிரியேஷன் ஆஃப் போன்ஸ் தென் செக் டேம்ஸ் வாட்டர் அப்சார்ப்ஷன் ட்ரெஞ்ச். ஸோ இதுக்கு இந்த மாதிரி பண்ணினா ஆஃப்டர் 1 or 2, 3 இயர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் காலம் 3 வருஷம். ஆஃப்டர் 3 இயர்ஸ் தேர் வில் பி லாட் ஆஃப் ரெயின் வாட்டர் அவைலபிள் ஹியர் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு யூஸ் வாட்டர். யுவர் வாட்டர் ரிக்யர்மெண்ட் வில் பி ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சேவ்ட். ஏன்னா ஜீரோ வாட்டர் பேலன்ஸ் அப்படின்னு சார் ஹி டோல்டு அபவுட் தி ரிக்யர்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி வெட்டர்னரி கிளினிக். டெஃபினட்டா திஸ் வி வில் கன்சிடர் சார். வாட் ஐ வுட் சஜஸ்ட் இரண்டாவது ஒரு ரிக்யர்மெண்ட் மில்க் மில்க் மில்க் அனிமல்ஸ்க்கு மில்க் வேல்யூ அடிஷன் சார். ஒன் சஜஷன் இந்த கேவி குப்பம் பிளாக்ல தெர் இஸ் ஒன் எஃபிஓ சம் அதர் ஏஜென்சி ஹஸ் ப்ரொமோட்டட் தட் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி தட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி. ஸோ பெர்ஹாப்ஸ் வி வில் திங்க் ஆஃப் சேஞ்சிங் தி ஏஜென்சி விச் இஸ் ப்ரொமோட்டிங் தட் எஃபிஓ. We can think of even Bhumi or some other entity so that we will revive that. That is also a dairy farmer FPO. So even in the farmers ku and the FPO il they join pannalam and if they come under an FPO it will be easy to have value addition projects, value addition machinery ellame. For loan KCC is available that we can make arrangement. Already Indian Overseas Bank in the project they are collaborating with us. Otherwise in the district central cooperative bank irukku. Just you can think of linking these people with the district central cooperative bank so that loan can be availed. What else was there? So appo indha moonu ready aakalam. The project 3 years, it is for 3 years. So my request from all of you will be neenga ellavarume idhula participate pannanum, cooperate pannanum. Appuram the NABARD 3 varshathukku appuram NABARD will not be there, but you should form a committee. You should Bhumi Trust should help these people form a committee so that whatever we have created under this project, it is taken care of, and the benefit of this project will continue to the villagers, will continue to receive the benefits of this project. And you should also ensure that timely this project, whatever components are there, it should be implemented in a very timely manner so that benefits are received properly by the villagers.
1: நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்து வருகின்றனர். இதன் அவசியம் குறித்து நாகை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும் பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆம் ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வருகிற 31ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெறாத விவசாயிகள் இம்மாவட்டத்தில் உள்ள பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். ஆகவே விவசாயிகள் இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பிரீமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு காரிப் நெற்பருவத்திற்கு அதாவது தற்போதைய குறுவை பருவத்திற்கு ₹465 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழி விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் அல்லது விதைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்யும் போது சாகுபடி செய்துள்ள கிராமத்தின் பெயர், புல எண், பரப்பு, வங்கி கணக்கு எண் ஆகியன சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொண்டு அதற்கான ரசீதை பதிவு செய்த இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இத்திட்டம் தொடர்பாக விவசாயிகளுக்கு ஏற்படும் சந்தேகத்தினை உரிய பயிர் காப்பீட்டு நிறுவன முகவர் அல்லது தங்களது வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்திலுள்ள அலுவலர்களை அணுகி தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் திருமருகல் மற்றும் சியாத்தமுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது நடைபெற்று வரும் பம்புசெட்டு பாசனமானது விவசாயிகளுக்கு மிகுந்த உதவியாக இருந்து வருகிறது.

0: பயிர்களுக்கு காப்பீடு என்பது அவர்களுக்கு மிகுந்த உதவியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இது பற்றி
1: சங்கமங்கலம், என் பேரு குமார். நாங்கள் போன வருஷம் வந்து சாகுபடி பண்ண சம்பா குருவை சாகுபடி பண்ணோம். அதையா பிரதமர் மோடி ஐயா வந்து இது பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல, பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. இதனால ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. நாங்கள் இப்போ வந்து அவர் கொடுத்த அந்த வருமானத்தை வச்சு ஏதோ வந்ததை வச்சு நாங்கள் இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த அடுத்த சாகுபடிக்கு ரெடி பண்ணி உழுதுகிட்டு இருக்கோம். பயிர் காப்பீடு திட்டத்தை கொடுத்த பாரதமர் பிரதமர் மோடி ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோம்.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புக்காரஸ்டில் உள்ள விக்டோரியா அரண்மனையில் ருமேனியாவின் பிரதமர் திரு லீ போலோஜோனை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக தாம் ஆலோசனை நடத்தியதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மணிலாவில் ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் பத் பின் ஹமாத் அல் புசாடியை சந்தித்து பேசியது ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா பகுதியில் நிலவும் அண்மை சூழல் குறித்த கருத்துக்களை இருவரும் பரிமாறிக்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற 16வது பிரிக்ஸ் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்திய மத்திய சுகாதாரத்துறையைச் சேர்ந்த குழுவினருக்கு அத்துறைக்கான இணை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் பாராட்டு தெரிவித்துள்ளார். 167வது வருமான வரி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் நேர்மையான வரி செலுத்தும் ஒவ்வொருவரும் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளது. தில்லியில் போராட்டம் நடந்து வரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் தில்லிக்கு கூடுதல் படைகளை அனுப்ப லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் பூரி உத்தரவிட்டதாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் வீடியோ முற்றிலும் போலியானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் இது மாற்றியமைக்கப்பட்ட தவறான காணொலி பதிவு என்றும், உண்மை தகவல்களை அதிகாரப்பூர்வ தளங்களில் சென்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
3: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.
4: தொடர்வது டெல்லி அஞ்சல்.
5: ஜீ ஆகாஷ்வாணி ஹே. அப் ஆப் பிரியங்கா அரோடா சே சன்சத் மே ஆஜ் ஹுயி காரியவாஹி கி சமீக்ஷா சுனியே. பஹலே லோக்சபா. லேகக் ஹே யுனிவார்த்தா கே வரிஷ்ட பத்ரகார் மொஹம்மத் ஆசாத். लोकसभा में शिक्षा मंत्री धर्मेंद्र प्रधान के इस्तीफे की मांग को लेकर विपक्षी सदस्यों ने आज हंगामा किया, जिसके कारण सदन की कार्यवाही दिन भर के लिए स्थगित कर दी गई। लोकसभा की कार्यवाही पहले स्थगन के बाद 12 बजे दोबारा जैसे ही शुरू हुई तो विपक्षी सदस्यों ने हंगामा शुरू कर दिया। हंगामे के बीच संसदीय कार्य मंत्री किरेन रिजिजू ने कहा कि विपक्ष के नेता राहुल गांधी भी आज सदन में मौजूद हैं। मैं उनसे आग्रह करना चाहता हूं कि प्रमुख विपक्षी दल का नेता होने के नाते और प्रधानमंत्री के पेपर लीक पर सख्त कदम उठाने की घोषणा के बाद विपक्ष को संसद में इस पर चर्चा कराने में सहयोग करना चाहिए। उन्होंने कहा कि जब सरकार कठोर कानून बनाने जा रही है, पेपर लीक को रोकने के लिए कड़े कदम उठा रही है और सरकार की मंशा मजबूत कानून लाने की है, तो फिर विपक्ष को चर्चा में सहयोग करना चाहिए। प्रमुख विपक्षी दल के नेता होने के नाते श्री गांधी को इस दिशा में पहल करना चाहिए। उन्होंने कहा कि यदि चर्चा नहीं होती है तो इसका संदेश गलत जाएगा। श्री रिजिजू के आग्रह के बाद भी विपक्षी दलों ने हंगामा जारी रखा। पीठासीन अधिकारी जगदम्बिका पाल ने भी कहा कि सरकार चर्चा के लिए तैयार है, तो विपक्षी दलों को चर्चा के लिए तैयार हो जाना चाहिए और उन्हें अपनी सीट पर जाना चाहिए। उनका कहना था कि आज महत्वपूर्ण विधेयक है, इसीलिए सदस्यों को अपनी सीट पर जाकर सदन को चलाना चाहिए। हंगामा जारी रहा तो पीठासीन अधिकारी ने सदन की कार्यवाही दिन भर के लिए स्थगित कर दी गई। इससे पहले सुबह 11 बजे अध्यक्ष ओम बिरला ने जैसे ही प्रश्नकाल शुरू करने की घोषणा की, विपक्षी सदस्य अपनी सीटों पर खड़े होकर हंगामा करने लगे। श्री बिरला ने सदस्यों से शोर शराबा नहीं करने का आग्रह किया, लेकिन उनकी बात पर ध्यान दिए बिना सदस्य नारे लगाते रहे। इस पर श्री बिरला ने कहा कि प्रश्नकाल सबसे महत्वपूर्ण होता है, सदस्य सवाल पूछते हैं और सरकार की जवाबदेही तय करते हैं। अध्यक्ष के बार बार आग्रह के बाद भी हंगामा नहीं थमा, तब कार्यवाही 12 बजे तक स्थगित कर दी गई। லோக்சபா அத்தியக்ஷ ஓம் பிர்லா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முன்னதாக பாரதிய சேனா.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: கல்படை கட்டணா ஸ்வயமஹி கட்படை பாரதிய சேனா.
1: பாரதிய சேனா கேட்டீர்கள்.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஹர ஹர சூரியகர்.
4: Indian Air Force invites application from eligible boys and girls to join as Agniveer Vayu and Airmen Medical Assistant. Hurry, registration closes on 26 July 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
1: திரைக்கானத்தின் முதல் பாடல் என்னை அறிந்தால் படத்திற்காக கார்த்திக் MC ஜெஸ் பாடியிருப்பது.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

0: கணக்கெடுப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: திரைக்காணத்தின் அடுத்த பாடல் தனி ஒருவன் படத்திற்காக கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடியிருப்பது.

0: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
0: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
0: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11

0: மணிக்கு.
1: சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 8:33:30. ஒலிக்கும் அடுத்த பாடல் ரோமியோ ஜூலியட் படத்திற்காக விஷால் டாட்லானி சுனிதா சாரதி பாடியிருப்பது.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரைக்காணத்தின் நிறைவாக ஐ படத்திற்காக சித் ஸ்ரீராம் சுனிதா சாரதி பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:37. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்களின் கேட்டு ரசிக்கலாம் திரைகாணும் நிகழ்ச்சியின் முதலில் பாபு படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
1: வரதப்பா வரதப்பா கஞ்சு வரதப்பா கஞ்சு வரதப்பா.

நாளை காலையன் தன்னை தலையில் தாங்கி வங்கி வருதப்பா. வரதப்பா வரதப்பா.

நேரம் 12:25. இரவின் மடியில் நிகழ்ச்சியில் ஜென்டில்மேன் பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து ஒலிக்கவிருக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா.

அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் சி கிருஷ்ணன், எல்லாரீஸ்வரி.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தாமரை நெஞ்சம் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். ஒலிக்கவிருக்கும் குரல்கள் பி. சுஷீலா, ஷோபா.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:36:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை வழங்கி கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். ஒலிக்கவிருக்கும் குரல் பி. சுஷீலா.

0: அடுத்து ஒலிக்கவிருக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா, இவ மத்தவங்க குடும்பத்தை தான் வாழ விட்டவளா. தங்க தேரோடும் வீதியே ஊர்வலம் போகுதடா, செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம், நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: அம்நேயர்களின் 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நிரம்பும் பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் கிழக்கே போகும் ரயில், பிரியா ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது பிரியா படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் இளையராஜா குரலில்.

0: அடுத்து ஒழிக்கும் குரல்கள் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:22:15. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:31:30 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கொண்டு தொடர்ந்து பிரியா படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் எஸ் ஜானகி, கே ஜெயஸ்தாஸ் குரல்களில்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:41 நிமிடம். தொடர்ந்து கே.ஜே. யேசுதாஸ் ஜென்சி பாடியுள்ள பாடல்.

0: 28 Indian crew members aboard the Mozambique-flagged LPG tanker the Shah are safe following an attack on the vessel in Iranian territorial waters, the Embassy of India in Tehran confirmed. In an official statement, the embassy acknowledged the incident involving the LPG tanker the Shah and stated it has been maintaining active contact with local officials to ensure the crew's well-being. And India Meteorological Department IMD has forecast very heavy rainfall in parts over Gujarat, Konkan and Goa, Madhya Pradesh, Odisha and Rajasthan today. Parts of northeast India, coastal Karnataka, Gangetic, West Bengal, Haryana, Chandigarh, Delhi, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Punjab, South Interior Karnataka and Uttarakhand are also expected to receive moderate to heavy rainfall today. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டன் நிலையத்தின் நேரம் இப்பொழுது 4:10.
2: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் பன்ருட்டி பிஜி சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகசுரை இசை இடம்பெறுகிறது. பாண்டிச்சேரி கே பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி அம்போருக என்ற ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய வர்ணத்துடன் தொடங்குகிறது. ரஞ்சனி ராகம் ஆதித்தாளம்.

பன்ருட்டி பி ஜி சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்ரீசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரி கே பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி மகாலட்சுமி என்ற பாபநாசம் சிவன் கீர்த்தனை இடம்பெறுகிறது. ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்பு தாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில்
1: இதுவரை பன்ருட்டி பி ஜி சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகசுர இசை கேட்டீர்கள். பாண்டிச்சேரி கே பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் தவில்

நேயர்கள் நினைவிற்கு இன்று காலை 5:10 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து காலை 6:10 தேனிசையில் பக்தி பாடல்கள் இடம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம்நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேர்மப்பொழுது 5:11. நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் விளிக்கிறது மோட்டா சுந்தரம் பிள்ளை படத்திற்காக ஆர். ஜெயலட்சுமி பாடியுள்ள பாடல்.

சுப்பிரபாதம் திரைப்படத்திற்காக வாணிஜெயராம் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

ஒலித்த குரலை மீண்டும் ஒலிக்கிறது. சமயபுரத்தாலே சாட்சி திரைப்படத்திற்காக

சரிக்கும் உடம்பு. நல்ல உடுக்க சத்தம் கேட்கையிலே வெட வெடக்கும்.